விதாழ்வாஷ் ஹமகஷவரும் திமங்கலேகு ஃபானு வணி திமங்கலேகு ஃபானுங்க வெரி ரஸ்கலாங்க ஹதுருத்தும் பயாம்வெ எங்கிகிம் வா கந்தத்தகிக்கு மதீகை அதி தியபா மீஹும் எகலாங்க தொகு குளையீமுய் எகமெங் அவஸ்வும் எதி தியபா மீஹும் உளே கந்த எபஹி அல்லாஹுகி அஜாப் ஃபொனுவும் திமங்கலேகு ஃபானுங்க கிபயகுனுவே ஹகும் குரெவ்வும் அல்லாஹம் மெனுவீனுவே எகலாங்க ஹக்கு பஸ்ஃபுல் வஹீ குரவத்து எகலாங்கி ஹகும் குரவ்வா எம்மெஹே ரஸ்கலாங்கே.